தேலே உடவாய் தோகுமாக்காயினா ஆஹாயிரு கோபனே ஹுல்தே மொபாயிரு கோபனே ஏ பாடோ சாப்பிடா காதுகி தாகேடாம் பாடோ சாப்பே தையாரா தாவலே சஃபர்மா ஆனே தையாரா தாவலே திலியாரா தாவலே மேண்டா கீனு திலியாரா தாவலே ஏ ஹுக்மியானா கோர்பி சம்பாடோ ஹுக்மியானா ஹோ ஏ ரேதா ஆத்மாரா கோர்பி சம்பாடோ ரேதா ஆத்மாரா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஏ ஆசிகி இரவா மாங்கோ காத்தினும் ஆசிகி இரவா ஏ ஆசிகி இரவா மாங்கோ காத்தினும் ஆசிகி இரவா சின்னி மிகாய் சினி அந்துலின சின்னி மிகாய் சினி ஏ வாரா தீசியே நுந்தா ஆக்ரவோய் வாரா தீசியே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஏ தப்தினே வசனாத் குகித கோல் தப்தினே வா அக்கே கஹோயா சனாசா அல்குசோரித் கஹோயா ஏ ஆத்னியா